0: பாச்சி அப்பாச்சி ஒரு பொசம் தண்ணவாது
1: அவனம் தண்ணவா புதா பண்ணுவாது தண்ணே
0: மம தண்ணானே பொசம் பத்தி
1: ஷா பிடிக்கல கீமு பலன்னு

0: பாச்சி அப்பாச்சி ஒரு பொசோன் தண்ணவாது
1: அவனம் தண்ணவா புதா பண்ணவாது தண்ணி
0: மம தண்ணானே பொசோன் பத்தி
1: ஷா பிடிக்கல கிம்பலன்னு